ஆட்சி. அம்மா முத்து மாறி எங்க அழகி முத்து மாறி அன்பு நிறை கொண்டவளே.

0: 请各位收听高铁三米长的大明奈鲁邦的民间歌曲。
1: மஞ்ச கலங்கரைச்சு குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு மஞ்ச கலங்கரைச்சு குளிச்சு சிவி முடிஞ்சுக்கிட்டு சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுத்தி பக்கத்தில் வந்தாளா சின்ன பையனின் சிந்தகவரே அருகில் வந்தாளா சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுத்தி பக்கத்தில் வந்தாளா சின்ன பையனின் சிந்தகவரே அருகில்

அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தானா, சின்ன இடையினிலே மனசை சொறிய கிட்டானா. அந்த நடையினிலே மயிலின் அசைவை தந்தானா, சின்ன இடையினிலே மனசை சொறிய கிட்டானா. முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தானா, முத்து சிரிப்பினிலே சலங்க சத்தத்தை தந்தானா. அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சானா, அவ மின்மினி போல வந்து மனசில மின்னி மறைஞ்சானா. மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, திருச்சி மயக்கி சின்ன பொண்ணு ஒருத்தி பக்கத்தில் வந்தாளா. சின்ன பையனின் சிந்தைக்கு வர

0: வெளி நில போல பட்ட முகத்தில பிரிவான், நீ வனவில போல பாலஞ்சிருக்கு உருவான். வெள்ளி நில போல பட்ட முகத்தில பிரிவான், அது வானவில்ல போல பாலஞ்சிருக்கு உருவம். வாலிபன் மனசில கதல் விதைக்கிற பருவம், வாலிபன் மனசில கதல் விதைக்கிற பருவம். நீ வலிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன், நீ வலிய வந்து விட்டா ஏன் உயிரையும் தருவேன். மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, மஞ்சக்கலங்கரைச்சு குளிச்சு ஜிவி முடிஞ்சுக்கிட்டு, சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தக வர அருகில் வந்தாளா. சிரிச்சு மயக்கி சின்ன பொண்ணுருத்தி பக்கத்தில் வந்தாளா, சின்ன பையனின் சிந்தக வர அருகில் வந்தாளா.
1: 印度的李广播电台，印度民间歌曲节目播送到这里。
2: 印度德里广播电台，接下来请听小知识：世界之最，最毒的蜘蛛。蜘蛛是昆虫的天敌，但是也有会伤害人类与牲畜的毒蜘蛛。世界上最毒的蜘蛛是球腹蛛科的红斑蛛，也称为黑寡妇蛛，以及狼蛛科中的血菊狼蛛。它们广泛地分布在苏联南部、欧洲东南部与中亚细亚、美洲及中国的海南岛、新疆等地。毒蜘蛛口内有一个坚硬的结构，为视肢，也就是上颚，内有毒腺。当它遭到惊动的时候，为了自卫，立即跃起扑上视伤来犯者。这时候，蜘蛛体内毒腺分泌出一种神经性毒蛋白的液体，从视肢经皮肤的伤口进入被试者的体内。被试的时候有剧烈疼痛感，之后受害者的运动神经中枢发生麻痹。人或是牲畜被试后有局部反应，也有全身症状，严重的会死亡。骆驼、牛、马经常遭血菊狼蛛的侵袭而丧命，对牲畜危害极大，唯有对绵羊却很留情，从来都不去伤害。人被咬伤的极少，不过人被黑寡妇蛛噬伤而丧命的世界各地都有过报道。毒蜘蛛雌雄一体，雌雄个体的大小、体色都有较大的差异，一般都是雄的个体小、毒性弱，雌的个体较大、毒性强。狼蛛全身披毛，刚毛发达，身体显得坚强威武，有很强的抵抗力。

ஸ்டாடியோன் எம் ஏ சிதம்பரம் தி சென்னை கமாரின். டலாம் ஆக்சி பியாலா துனியா ஃபீஃபா அத்தாவ் ஃபெட்ரேஷன் இன்டர்நேஷனல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் பலண்டா மராஹி கமனங்கான் தலா லிமா சாத்து அத்தாஸ் சவாதியான் ஸ்வேடியா டலாம் பர்த்தானிகான் குரூப் எஃப் டி ஸ்டாடியோன் எனர்ஜே என் எர்கே டி ஹவுஸ்டோன் அமெரிக்கா சரிகா சபலும்யா ஹரியினி பிராசில் மஞ்சாத்தாத் கமனங்கான் பிரதம அமெரிக்கா டி பியாலா துனியா ஃபீஃபா டெங்கான் கமனங்கான் நியமான் திகா கோசோங் அத்தாஸ் ஹைதி டி ஸ்டாடியோன் ஃபிலடெல்ஃபியா மேத்திஸ் குச்சூனா தாம்பில் மிலாங் பாகி ஜுவாரா துனியா லிமா காலி தர்சபூத் மஞ்சத்தாக் டுவா கோல் திபாபாக் பிரதம சமந்தாரா வினிஸ்வஸ் ஜூனியர் மனம்பாகான் கோல் கத்திக்கா. சாரி பரிதா பந்திங் சக்காலி லாகி பிரதம மந்திரி நரேந்திர மோடி அகான் மமிம்பின் பராய நஹாரி யோகா இன்டர்நேஷனல் டுவாரே பூடுவா நாம் டி ரெட் ரோட் பர்சஜரா கொல்கத்தா ஹரி இனி பிரசிடென்ட் முர்மு மன்யத்தகான் இந்தியா தலப் பர்கொமிட்மென்ட் தரஹடா பரடமையான் டியாலோக் டான் கர்ஜசம இந்தியா மனோலாக் பர்ணத்தான் பிரசிடென்ட் பாகிஸ்தான் மனகாஸ்கான் பாபா பாகிஸ்தான் டிடா மமிலிக்கி கடுடுகான் உந்தோக் பர்கொமென்டர் மங்கனை ஹால் ஹால் யாங் மருப்பாகான் உருசான் இன்டர்னல் இந்தியா டிகா கப்பல் தாங்கர் மென்யக் பர்பண்டேரா இந்தியா மலந்தாசி சலாத் ஹோர்மோஸ் டான் டலமோலர்கா கிரிக்கெட் இந்தியா மன்யாப்பு பர்சி சரி திகா பர்த்தானிகான் மலேவான் மலாவான் ஆப்கானிஸ்தான் திகா கோசோங் டெங்கான் கமனங்கான் சம்பிலான் விக்கெட் டலாம் ஓடிஐ கத்திகா தி சென்னை தமிக்கியான் தடிவார்த்த பரிதா பரிக்கோத்யா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தாலியா.